சதுர்தானி தானி தொண்டானி தாழ்த்தம் திறனா, சதுர்தானி தானி தொண்டானி தாழ்த்தம் திறனா, சதுர்தானி தானி தொண்டானி தாழ்த்தம் திறனா, தோம் திறனா தோம் திறனா, சதுர்தானி தானி தொண்டானி தாழ்த்தம் திறனா, தானி தானி தாகிருதிம் திரிதாங் தாகிருதி தேம் திரணா, தாகிருதி தரம் திரிதாங் தாகிருதி தேம் திரணா, தாகிருதி தரம் திரிதாங் தாகிருதி தேம் திரணா, சத்ருதானி தானி தோம் தானி தாளல் தோம் திரணா, சத்ருதானி தானி தோம் தானி தாளல் தோம் திரணா, தக தக தக தக தலிகட தலிகட தக தலிகட தக தராம், கிட்டா கிட்டா தக தக தலிகட தக தமகிட தக தக தலிகட தா, தெர்னா தெர்னா தெர்னா, தத்ர தானி தானி தும் தானி தலல் தோம் தெர்னா, தானி தானி தும் தானி தலல் தோம் தெர்னா, வா வா, தத்ர தானி தானி தும் தானி தலல் தோம் தெர்னா, சங்கீத் முஜங் பிரயா சந்த் ஜாகிரதங் நாகிரதங் பாகிரதங் பாஜே காகிரதங் காஜே மகா காஜே காஜே, தாகிரதங் தீரங் தொக்கங் கடாக்கங் தாகிரதங் காத்தி கட்டாரி கடாக்கங் திருநா திருநா திருநா.